ஆகமணி சந்த காடாயந்தி சத்து ஆகத்தாயே பூசுலக்கு ஆட விடுப்பு லேது லேது.